போகினே. மாங்கல் அதிந்தா நெண்டாதரூ, மாங்கல் அதிந்தா நெண்டாதரூ, மனசேரோ மதுவேனே சுகவெந்தரூ. நம்மூரை வராணி கல்யாண வந்தே வரன்யாரு கொத்தேனே. ஓ கோகிலே சுப கோரி ஹாடோட வா கோகிலே.